எங்கள் கோபு மடலஞ்சாலும் ஒழைஞ்சாங்க. எங்கள் பீன் ரூஜா மணன் ரூஜா ஏப்பாங்க பல மடலஞ்ச் மிஞ்சி கோபு ஜலு ஒழைஞ்சாங்க. எங்கள் மீமி ஜரோ கொஞ்சங்களா கூட்ட மடஞ்சினுடைய மீமி கொஞ்சங்களா மட ஜலு ஒழைஞ்சு புழவங்க ஒழைஞ்சு புழவங்க ஒழைஞ்சு மிஞ்சிடு மீமி கோபு கலைஞனுடைய பீன் வந்து இன்னுடைய மீமி பல் மடலஞ்சு உள்ளுஜாலஞ்சு பல் படலுன்னு கல்லன் வண்டி பல ஊனிங் சவுளிஞ்சுங்க மீமிஜிடு கல்லன் வண்டி பல சவுளிச்சாங்க மீமி என் ஜலங்கரோட மிஞ்சாங்கன்னு மீமிஜடி பல ஊனானு மிஞ்சிட்டு பீன் வண்டி மணன் எங்கள் மிஞ்சினோம் சலவங்குற ஊனானு பின்னரு மீமிஜடி நின்றுச்சாங்க மொழனி கவப்பட்டு நான் தீன் கவப்பட்டு மிஞ்ச மீமி குஜினி ஊனானே பல் ஊனிங் பலோ சளு ஒழைஞ்சாங்க கவப்பிடிச்சிடு மிஞ்சிடல பல சுழல இங்கே லோங் கோபுட் எங்கள் பல் உணனு பீன் எங்கள் நேர பல் மீமி செஞ்சல கவப்பட்டு நான் செஞ்சாங்க நின்றுச்சாங்க நீண்டு உரணு என்குமன் ஹாஸ்பிட்டல் கடை ஞகமன் ஜலங்குறிச்சான்னு நின்று புறம் புல்கா அங்கே சுவால் கவப்பட்டு நான் தீன் பீஞ்சா மணஞ்சா ஏப்பா புயபல் மடலை மீறி மீமி விழுவாரக்காங்க பல் நின்றுனு கவப்பட்டு அங்கே எங்கள் பல் மட அங்கே சடி விழாங்க மண்ணு போகிறோம் எங்கள் கூட்ட மண் விழாங்க மண்ணானுக்கோ மீமிஜிடு ஏ மணன் ஞானுக்கோ பதிமணனுக்கோ மணல் மண்டல் மீமிஜடு புஜமன் வண்டோ மீஞ்சிடு கவப்பட்டு நீர் லன்கு மண்டை அங்கே ஜவுளோ வளங்க ஜங்கமன் மடம் கவப்பட்டு மீஞ்சடு நீடு நீர் ஊழியும் ஒன்றனு போகிறோம் ஊழிக்கு ஜோ மண்டை புது நீடு கவப்பட்டு மங்களில் பழப்புங்கோ ஃபோர் வீக்ஸ் ஒன் மந்த்ஸ் அண்ட் கருணஞ்ச புஜப்பில் சூவம் குஜலைங்கனே நீனுடைய மீமி மண் மடலை அண்ட் மீமிஜிடி செரவு மண் மன்னன் பயில்மன்கோ உங்கள் நின்ற தெலுங்கு ஊரில் ஹெல்த் கே ஒர்க்கா.